பகை போங்க ஓராங் சப்பு காத்திலே ஹருங்கோ நுகுரோ ஓராங் சாங் சக் சுய்க்கு போய்க்குன்னு